வருண கிரணமணியும் உதயம் அதில் உதிர்ந்து சாம சங்கீதம் சரண சரண பங்கஜங்கள் தேடி அழுதும் பிரேம சாயுஜ்யம் அசிதல் அசிதலாசியம் சரசமதுர சுமசரங்களெய்து அமிர்த புலின பிரணய பரிதராக ஹிருதய தரளம் மலர்ந்து குஞ்சமாயி ஹரித புவனம் அனுபவ

தங்கடத்துக்கு தோதர்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீ